கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்